0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத இசை மழை. இப்பொழுது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம், பரம கருணாகர எனத் தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய கருடத்வனி ராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a Veena recital by Rajeshwari Padmanabhan. She begins with Avarnam, Parama Karunakara in Rag Garudadvani, set to Adi Talam, a composition by Lalgudi G. Jayaraman.

0: தொடர்வது சித்தி விநாயகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஷண்முக பிரியா ராகம் ரூபகத்தாளம்.
1: You can now listen to Siddhi Vinayakam in Rag Shanmukapriya set to Rupakam Taal, a composition by Muthuswami Deekshithar.

0: ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்கள் இனி துர்காதேவி என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்தை வழங்கியிருக்கிறார். ஆதிதாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் துர்காதேவி, a composition by ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர்.

0: ராகம் டிடிஹெச் இசைக்கென ஒரு தனி அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை. ஷேர்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இனி எத்துட நிலச்சித்தே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by Rajeshwari Padmanabhan. She is accompanied on the Mridangam by Sherthalai R. Anandakrishnan and on the Gattam by Pudukottai N. Ramachandran. She continues with Yethuda Nilachite in Rag Shankara Baranam set to Adital, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை ரசித்தது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை, ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் இசை அலைவரிசைக்காக 24 மணி நேரமும் இடைவிடாத இசை மழை உங்கள் ராகம் டிடிஹெச்சில் மட்டுமே.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a Veena recital
2: by Rajeshwari Padmanabhan. She is accompanied on the Mridangam by Sherthalai R. Anandakrishnan and on the Gattam by Pudukottai N. Ramachandran.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம்.

ராமப்ரியா ராகத்தில் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கிருத்தி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி நன்னு ப்ரோவு லலிதா, ஷியாமா சாஸ்திரி கிருதி, ராகம் லலிதா, மிஸ்டர் சாபுதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமகதா சுதா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மத்தியமாவதி ஆதி தாளம்.

மத்தியமாவதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மீரா பஜன், ராகம் மிஸ்ரபீலு, ஆதி தாளம்.

0: இல்லதுவரை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலினிசை இடம்பெற்றது. ஸ்ரீராம் பிரம்மானந்தம் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

அவர்கள் மிருதங்கம், பி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 27 DTH, எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ கே எஸ் கோபாலகிருஷ்ணன். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ எஸ் ஆர் மகாதேவ சர்மா ஆன் த வயலின், ஸ்ரீ வி சுரேந்திரன் ஆன் த மிருதங்கம், அண்ட் ஸ்ரீ வி கார்த்திகேயன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சித்தி விநாயகம், ஹரிகேசன் அல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் சித்தி விநாயகம், கம்போஸ்ட் பை ஹரிகேசன் அல்லூர் முத்தையா பாகவதர், இன் ராக் மோகன கல்யாணி, செட் டு ஆதிதாள்.

இனி அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை அட்டானா ராகம் கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு அனுபம குணாம்புதி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் அட்டானா செட் டு கண்டச்சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் SR மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ KS கோபாலகிருஷ்ணன். இஸ் அக்கம்பனிட் பை Shri S.R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. Ini Tanayuni Bova, Tyagarajar Kirtanai, Bhairavi Ragam Adithalam. Listen now to Tanayuni Bova, composed by Saint Tyagaraja, in Rag Bhairavi, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் எஸ் ஆர் மகாதேவ சர்மா அவர்கள் வயலின், வி சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், வி கார்த்திகேயன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Shri K. S. Gopakrishnan. He was accompanied by Shri S. R. Mahadeva Sharma on the violin, Shri V. Surendran on the mridangam, and Shri V. Karthikeyan on the ghatam. This program was computed by All India Radio Trichirapalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.